0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: FM 93.5, FM 93.7, La Khanda, Radio ITN. சத்யாக்கு La Khanda.

பிராட்டத்தை வாங்க கேன ரேடியோ ஒசங்க வேதிகாவே ரேடியோ கரணையா லக்ஹாண்டு கீ

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: லக்கண சித நிவன புதுபன சித நிவன புதுபன
2: சத்யாந்தையே ராத்திரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்திரி நவேட்ட.